ஹண்டங் காலதால கண்டங் ஆதரான மண்டங் பரபண்டங் பூஜதாண்ட அகண்டங் தேஜ பிரச்சண்டங் ஜோத அமண்டங் பான பிரபங் சுகசந்தாகரணங் துர்மத தரணங் கிளிபிக ஹரணங்